0: 근데 맞춥니까? 여기는 쿠팡이 我是说，我们办，我们办也是，但是我们要，2020年，我们不愿意那么辛苦嘛。那为什么那么难的？你看我们家年纪那么大，我们怕，我是无法是干嘛嘛。现在那是，小白和马是包了几把，我就叫非常，啊，一定要他嘛。就是今天他不要的，我们，我是今天他们发现，现在是小白和马。
1: 我是说，我们是，现在要和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现在和我们那个，我是说，我们是，现
2: Hello, good afternoon.
3: Good afternoon.
2: Me patcho odi ni baby awka se free.
3: Mr. Garlic Information Center. Amasama go ashon.
2: Eh, patcho kujo ashon boko.
3: Boni BNC ya haye boko.
2: Yere nyame ase. Mr. Garlic my intel.
3: Yo, me da wo nyankopon ase. Se na o trade ba ko na twa mu no. Ohu mi mo bobo me hu ban. E na wa wa wa me a sandle abese na o tufu fu we mu nti. Ya sha se no so ye sandi ye hu kashe ni sa se. Se ni o ye na twa mu no na o tu we nso. On sa ye ni sa no san fa ye wura fufuru fufura e ba nu.
2: Plan B. Pe Mr. Garlic ye da se bebre. Hello, good afternoon.
4: Good afternoon.
2: E pacho odi ni baby awka se free.
4: E pacho o se esibe ni achim otafo.
2: Mr. Asesibe achim otafo boko.
4: Hadi e moni die ni ha.
2: Na ohum no mwadi awie.
4: No ho ana ka mebe de nyankopon asi.
2: Okay.
4: Se nyankopon afie su free. Na otu ba ku twa me brother sa. Abisi enan ahumachi na o mi nsa. Ahin for you omo die aso for you omo die ti na mu for you omo die be na ho twini ye hu so obi mo recreate me
2: oh fine
4: te nyame ase tafo man ja o manem e da o hu kase e di ase e nyankopon hwe so na fin san come to yen
2: amen
4: afi ko be twen e di aye ye ni kabia be sha di amaro e do obi bia ase
2: amen Mr. Sesi be yesu ya da sibe bre Echia tafufuo nyina. Echia obi bia. A wodi ohum no. A wo modi ekogu kama. Yeda wotwedi ampon nyankopon ase. 0551 656565. Obetumi abwerem. Yedi aseda ayeye anyum to adansidie. Hello, good afternoon.
5: Good afternoon.
2: Patcho, would any baby alka se free?
5: Patcho, me dey Asumani Samuel. Me kase fi abikuma.
2: Okay. Mr. Asumani, patcho, my inti o?
5: Oh, okay. Kase ye. Ye da wa sinu programi. De denyami ase pa. Because ni enyami yama yene pro adrenin ti asye so. Abrini abridia, odi yem koba sum dreamu, oma boni bin kanyen. Last week you heard you see ye ya sebi omo amuko ye yensim en so nadumara kwaso ye so ye ni ye ma ye busua ye dwuma mfo nyina ya solfo na kopon die ho afo fima boni bia nkan na na ocho asan die wura mu a e danase omo ye ho banko so anom ye omfa ye ntwa afi we nguzi ewiye
2: amen amen nyamishwa bebre Mr. Sumini.